அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடியத் போட்டு மெகாஹெர்ட்ஸ், 94, 95.6, 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற வழக்கமாக காலைதோறும் இதயத்தில் இடை சேனல் உங்களை முழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. அடிஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது, உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவர் இடம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்காது. கடைசியில் உந்தினம் மெஞ்சுவது உண்மையில் நீ கொண்ட நம்பிக்கை மட்டுமே அடைமட்டும் என்றுமை இழந்து விடாதே.

உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. ரெஜி தமிழிங்க் விடுக்கும் அறிவிப்பாவது வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு 9:30 வரை பிற்பகல் 3 மணி வரை நல்வாழ்வு தினம் நடத்த உள்ளது. மேலும் அன்றைய தினம் இலவசமாக வழங்கப்படும் இரத்த தானம், உயர் இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு நோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, உடற்பயிற்சி சிகிச்சை, மேலும் ஊட்டச்சத்து நிபுணர் ஆலோசனை, பொது மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனை

0: இன்று காலை சிந்தனை ஒவ்வொரு நாளும் சில எதிர்பார்ப்புகளில் ஆரம்பிக்கிறது ஆனால் சில அனுபவத்தில் முடிகிறது இது இதுதான் வாழ்க்கை எனவே அந்த நாளை ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து விடுங்கள்
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
0: 1994 மே மாதத்தில் 20 தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் லவ் மணிக்கவும் படத்தின் பெயர் டுயட் இயக்குனர் கே பாலச்சந்தர் வகத்தில் திரைப்படத்தில் நடிகர் பிரபு மேலும் நடிகை மீனாட்சி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் சேமித்தவர் இசை மேடை அரகுமான் அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர் காலஞ்சென்று டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்

0: திறமை கொண்டவருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காது. பிறர் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாமல் நம் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். Envy destroys a person's prosperity, just as lack of discipline destroys a person's dignity.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiya Rangam.

உங்கள் விருப்பமான தேதி சருங்கம் அதிகாலை தோறும் உங்களுக்காக உங்களை மழக உங்களை சிவையான 8 மணி வரை சுண்ண மறக்காதீர்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை

0: மாதம் புத்தாம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். நம்ம மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

அனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீ வானொலியில் இந்த அதிகாலிகள் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் தலைவருக்கினோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். மேலும் எமது ஓரம் ஸ்ரீ வானொலியில் இந்த அதிகாலிகள் வணக்கமாக உங்களுக்காக இசை மழை புழைகின்றது. மேலும் இந்த குளிர்காலத்திலே சூரியன் தோளடி உடுக்கின்றது அல்லவா? எனவே இங்கு போனாலும் பற்று மடங்கே போங்கள்.

அம்மா மீது உங்கள் அன்பான காலை நேரம் உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பவும் உங்கள் நாளை இனிமையான இசையோடு தொடங்கவும் நாங்கள் வந்துவிட்டோம். வாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? இன்று வியாழக்கிழமை, திங்கக்கிழமையின் பரபரப்பு கடந்து விட்டது, வெள்ளிக்கிழமை நம்மை நெருங்கிவிட்டது. அதனால் இன்று கொஞ்சம் உற்சாகமாகவும் கொஞ்சம் புன்னகையோடும் நிறைய நல்ல எண்ணங்களோடும் நாளை ஆரம்பிக்கின்றோம்.

இன்றைக்கு வீட்டிலிருந்து வேலைக்கு புறப்படுபவர்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வியாபாரத்தை தொடங்குபவர்கள், இங்கிருந்தாலும் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களை இந்த காலை உங்களுக்குத்தான் கபடிகளை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு நல்ல நினைவுகளை மனதில் வைத்து இசையுடன் பயணிப்போம். உங்கள் வியாழக்கிழமை இனிமையாகட்டும், உங்கள் முயற்சிகள் வெற்றியாகட்டும், உங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிறையட்டும்.

மேலும் நண்பர்களே, வாரம் பாதியை கடந்து விட்டோம். இன்னும் கொஞ்சம் முயற்சி, இன்னும் கொஞ்சம் உற்சாகம், நமது இலக்கை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிப்போம். மேலும் இந்தாரிகளையில் ஒரு சூடான தேநீர், ஒரு சூடான காஃபி பயந்து இருப்பவர்களுக்கும், மேலும் வெளிக்கு செல்ல தயாரிக்க கொண்டவர்களுக்கும், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் காலை நேரத்திற்கு இசையோடு இனிமை சேர்க்க நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம். மேலும் இன்றைக்கு ஒரு சிறிய நினைவூட்டல், நேற்று பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு புதிய வாய்ப்பு, அதனால் சிறப்புடன் நாளை தொடங்குங்கள். நல்லதை நினைத்துக் கொள்ளுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை செய்யுங்கள்.

0: many more happy returns of the day.
1: அம்பர்லி இன்றைக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அடுத்த பாடலே நாம் மூசல்மோ ஹஃபிரை சேர்ந்த பேனன் சின்னப்பன் தனது பிறந்தாட்டை நாம் அன்போடு வணங்கிக்கணும். அம்மா ஜெசினி, அப்பா அஸ்வின், மேலும் தம்பி விசாகன், மேலும் அப்பா சரேஸ், தாத்தா அரங்கா, மேலும் குட்லன்ஸ் ஊரை சேர்ந்த தாத்தா ஐயநாதன் முத்துவீர், அம்மா சுந்தரி, மேலும் மாமன்மார் கேசவன், அடகன் ஜேசன் ஜெசன், மேலும் அத்தைமார் இராகினி, புவனேஸ்வரி, மேலும் ரோபினா, மேலும் வேலன், ஐங்கரன், உறவன், ஷூலினி, சாம்பவி ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலையும் நாம் லெஸ்காலி உரை சேர்ந்த ராஜு நாயக்கன், மேலும் ஜெசினி ஆதவன், அவாய் நாயகி முன்னியப்பன், மேலும் ருதிசன் ஆகியிருக்கும்படன் அவடகிக்கட்டும். இன்றும் ரிவேதி சோங்கி உரை சேர்ந்த திரு ஆனந்த் சீனிவாசன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அம்மா சஷ்டி, மேலும் செல்வினா, லவினா, லோபன், சீனிவாசன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் கொத்தேஜ் ஊரை சேர்ந்த யசங்கரன் நல்லம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி வாணி, மகன் சிவ கார்த்திகேயன், மாமியார் மணி, மாமன் மாமனார் கோபால், மேலும் சுசீலா, மேலும் மணிக்கவும், மேலும் யோவனா, ருபினா, வினேசன், மேலும் சுந்தரன், ரொனான், சந்திலன், மேலும் லோவிலன், மேலும் போஜிசாக் ஊரை சேர்ந்த அம்மா சகாமணி ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலும் மேபாக ஊரை சேர்ந்த கிருஷ்ணா, சுசீலா, மனோகரன், மேலும் திகுவன், கார்த்திக், பவாடி ஆகியோருக்கு நாம் வணங்குகின்றோம்.

அமர்லீனிமையான பாடல்களோடும் நல்ல எண்ணங்களோடும் நம்முடைய காலை நேர பயணம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. இன்று நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி மற்றும் வெற்றியை கொண்டு வரட்டும். கண்டிப்பாக மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.